சன்னிதானம் கண்ணன் சன்னிதானம் கண்ணன் சன்னிதானம் இவ்விடமானீஸ்வர சன்னிதானம் இடரும் மனசு.